வாய் மணாலி அச்சா அச்சா சத்தினி மேவாரி மாசா கோடா மணாலா கோடா மணாலா தன தரின் தன தரின் மிகி மாஜா சக்தினி அசை தரின் அசை தரின் குத்தா மணாலா